வானொலி மர்களே, உங்கள் அனைவருக்கும் எவது உளங்கணிந்த வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி. 819 கிலோஸ் மத்தியில் புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினையொட்டி அதிகாலைதோறும் 5:35 மணி முதல் 5:50 மணி வரை ரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. நிகழ்ச்சியின் உரை, வழிபாடு, பக்தி பாடல் ஆகியவெல்லாம் இடம்பெற உள்ளன. சரி, நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் உரை கேட்பீர்கள். உரையாற்றுபவர் சிவாச்சாரியா தேவகுமார் அவர்கள்.

மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களில் தாமோதரன் என்பது தனித்துவமான ஒரு லீலையாகும். இது ஒரு தனியான புது அவதாரமன்று. கிருஷ்ண அவதாரத்தின் பால லீலைகளில், அதாவது குழந்தை பருவத்தின் லீலைகளில் நிகழ்ந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வை உணர்த்தும் திருநாமமாகும். தாமோதரன் என்ற வடமொழி சொல்லிற்கு வயிற்றில் கயிற்றை கட்டியவன் என்று பொருள். தாமம் என்றால் கயிறு, உதரம் என்றால் வயிறு. கோகுலத்தில் யசோதா பிராட்டி தயிர் கடைந்து கொண்டிருந்த போது குழந்தை கிருஷ்ணன் தனக்கு பால் வேண்டும் என்று அடம்பிடித்தான். யசோதா தாய் கிருஷ்ணனுக்கு பாலூட்டி கொண்டிருந்த சமயம் அடுப்பில் வைத்திருந்த பால் கொதித்து பொங்கி வழிய தொடங்கியது. உடனே யசோதா தாய் கிருஷ்ணனை கீழே இறக்கிவிட்டு பாலை அடுப்பிலிருந்து இறக்க சென்றாள். தன்னை கவனிக்காமல் பாலை கவனிக்கச் சென்ற தாய் மீது கோபம் கொண்ட கிருஷ்ணன் கோபத்தில் தயிர் பானையை உடைத்துவிட்டு வெண்ணெயை திருடி தின்ன தொடங்கினான். கோபமடைந்த யசோதா தாய் தன் செல்ல மகனான கிருஷ்ணனை அடக்க எண்ணி அவனை பிடித்து வீட்டிலிருந்த மர உரலில் கயிற்றால் கட்டி போட முயன்றாள். அவள் கயிற்றை கொண்டு கிருஷ்ணனின் வயிற்றில் கட்ட முயன்றபோது கயிறு இரண்டு விரல் இடைவெளி குறைவாக இருந்தது. அந்த கயிற்றின் நீட்டம் கிருஷ்ணனை கட்டுவதற்கு பற்றவில்லை. உடனே வீட்டிலிருந்த மற்றொரு கயிறையும் இணைத்து அதை கொண்டு கிருஷ்ணனை கட்ட முயன்றாள். எவ்வளவு பெரிய கயிற்றை கொண்டு வந்தாலும் ஒவ்வொரு முறையும் அந்த கயிறு இரண்டு விரல் இடைவெளி இருந்து கொண்டே இருந்தது. அதாவது இரண்டு விரல் குறைவாகவே இருந்தது. அதனால் யசோதா தாய் சோர்ந்து போய்

0: வியர்ந்து நின்றாள். அவளது அன்பையும் சிரமத்தையும் கண்ட குழந்தை கிருஷ்ணன் தானாகவே அக்கயிற்றை தன் வயிற்றில் கட்டி கொண்டான். கயிற்றால் வயிற்றில் கட்டி கொண்டதால் அன்றிலிருந்து அவனுக்கு தாமோதரன் என்ற பெயர் வந்தது. உரலில் கட்டப்பட்ட கிருஷ்ணன் சும்மா இருக்காமல் அந்த உரலை இழுத்து கொண்டு வீட்டின் பின்புறம் சென்று இரண்டு பெரிய மருத மரங்களுக்கு இடையில் மாட்டிக்கொண்டான். மரங்களுக்கு நடுவே உரல் சிக்கி கொண்டது. கிருஷ்ணன் அதை பலமாக இழுக்க அந்த இரு பெரும் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. சாய்ந்து விழுந்த அந்த இரண்டு மரங்களில் இருந்து இரண்டு தேவர்கள் வெளிப்பட்டனர். அவர்கள் குபேரனின் மகன்களான நலக்கூபன் மற்றும் மணிகிரீவன் ஆவார்கள். ஒருமுறை நாரத மகாமுனிவரின் சாபத்திற்கு ஆளாகி மரங்களாக மாறி கிடந்தார்கள். அவர்களுக்கு கிருஷ்ணன் தன் லீலையின் மூலமாக சாப விமோசனம் அளித்து வைகுண்டத்திற்கு அனுப்பி வைத்தார். இந்த இரண்டு விரல் இடைவெளி உணர்த்தும் ஆன்மீக தத்துவம் என்னவென்றால், முதல் விரல் மனிதன் முயற்சி, அதாவது பக்தன் இறைவனை அடைய செய்யும் தீவிரமான பக்தியும் தூய்மையான முயற்சியும் ஆகும். அந்த இரண்டாவது விரல் என்னவென்றால் இறைவனின் கருணை. பக்தர்களின் முயற்சியை கண்டு நெகிழ்ந்த இறைவன் அளிக்கும், தானே முன்வந்து அளிக்கும் கருணையாகும். இந்த உலகையே தன் வயிற்றில் தாங்கியுள்ள பரம்பொருளை அதிகாரத்தினாலோ அல்லது பலத்தினாலோ கட்டுப்படுத்த முடியாது. தாயின் தூய்மையான அன்பிற்கும் பக்தர்களின் தூய்மையான பக்திக்கும் மட்டுமே இறைவன் கட்டுப்படுபவர் என்பதை உணர்த்துவதே இந்த தாமோதர லீலையாகும். இவ்வாறாக பலவிதமான லீலைகள் புரிந்து பக்தர்களுக்கும் தேவர்களுக்கும் அருளாசி வழங்கிய மகாவிஷ்ணு திருமால் இந்த புரட்டாசி மாதத்தில் நம் அனைவர்களின் வீடு தேடி தூய்மையான உள்ளத்துடன் பூஜிக்கும் ஒவ்வொரு பக்தருக்கும் நிச்சயமாக அருள் புரிவார் என்பது சத்தியம். எனவே அனைவரும் உண்மையான தூய்மையான தாய் அன்பு போன்ற பக்தியுடன் இறைவனை பூஜித்து அவனல் அருள் பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.
1: உரையை கேட்டீர்கள். உரையாற்றியவர் சிவாச்சாரியா தேவகுமார் அவர்கள். பக்திக்கு தூய பக்தி மட்டும் அவசியமானது. பணமோ பதவியோ முடியோ அல்ல, பற்றில்லா பக்தியால் மட்டுமே இறைவனை பற்றலாம், இறைவனை பெறலாம்.

புரட்டாசி மாத கோவிந்தன் விரதத்தினையொட்டி நாம் அளித்து வந்த இன்றைய ரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி நிறைவு பெற உள்ளது. இது மொரிஷஸ் வானொலி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

வானொலி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளங்கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய மங்கையரொளி என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மணி சரியாக 1 ஆகிறது. இன்று வெள்ளிக்கிழமை, அக்டோபர் மாதம் 9 உங்களுக்காக கோவிந்த திருவிழாவினை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். நம்முடைய இன்றைய 45 மணித்துளி நேர நிகழ்ச்சியில் உங்களுக்காக கோவிந்த பெருமானை போற்றும் பக்தி பாடல்களையும் சமய உரையை நாங்கள் அளித்து இருப்போம். முதலில் நம்முடைய உள்ளூர் கலைஞர் அக்கா ஜிவாஷி பரிமாணன் குரலில் ஸ்ரீராம தோத்திரம் பாடலை நீங்கள் கேட்கலாம்.

மங்கையர்களே, நீங்கள் நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைகளில் ஒரு மணிக்கு முதல் 1:30 மணி வரை நீங்கள் நம்முடைய நிகழ்ச்சியை கேட்கலாம். அடுத்த பாடல் கண்ணனை போற்றும். அடுத்த பாடல் காக்கை சிறகினிலை நந்தலாலா. இந்த பாடலின் இயற்றியவர் நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள்.

உங்களுக்காக சில அறிவிப்புகள் நாங்கள் அளிக்கப் போகின்றோம். நாளைக்கு சனிக்கிழமை அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி நம்முடைய புரட்டாசி மாதத்தின் 4வது சனிக்கிழமை அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா மாலையில் சிறப்பு பூசை தொடங்கி நள்ளிரவு வரை அப் டு மிட் நைட் கொண்டாடும் சில கோவில்கள். ஜன்கநிதி அவெனிவாக்குவா தமிழ் சாந்த குணானந்த சபை, அமோரி பெல்வி மொரல் மாரியம்மன் உபாகரம் சங்கம், பிரம்ஸ்தான் ஃபிளாக் லாகிட்டே மாரியம்மன் திருக்கோவில், ஆஜி மாரியம்மன் திருக்கோவில், லுவால் சச்சுபயா மகாமாயி அம்மன் திருக்கோவில், இந்த கோவில்களில் கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை நடைபெறும். அடுத்தபடியாக முழு இரவில் நடைபெறும் திருவிழா, கோவிந்தன் திருவிழா முழு இரவு, தட் இஸ் ஃபுல் நைட். காங்காவால் கியப்பிப் கனக துர்கை சங்கம், பவுண்டரி ரோட் புசுஜோ தமிழ் தர்ம சங்கம், குட்டோ சாம்பியா திரௌபதி அம்மன் திருக்கோவில், புப்ளா பாம்ப்ளமுஸ் திரௌபதி அம்மன் சிவசுப்பிரமணியர் தமிழ் சங்கம், சான் ஜூலியன் துத்மா சிவசுப்பிரமணியர் தமிழ் தர்ம சங்கம், சுரினாம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் திருக்கோவில், பிரித்தானியா சிவசுப்பிரமணியர் தமிழ் தர்ம சங்கம், ரிவியா தி சாங்கி தமிழ் கழகம் மற்றும் பச்சிமாரே முருகன் ஒற்றுமை சங்கம், இந்த திருக்கோவில்களிலும் சங்கங்களிலும் கோவிந்தன் திருவிழா ஓர் இரவு முழுதும் நடைபெறும். அடுத்து வருவது உங்களுக்காக சமய உரை. உரையை ஆற்றுபவர் சிவாச்சாரிய தேவகுமார் அவர்கள்.

கிருஷ்ண பரமாத்மனே போற்றி போற்றி. மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களில் தாமோதரன் என்பது தனித்துவமான ஒரு லீலையாகும். இது ஒரு தனியான புது அவதாரம் என்று கிருஷ்ண அவதாரத்தின் பால லீலைகளில், அதாவது குழந்தை பருவத்தின் லீலைகளில் நிகழ்ந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்வை உணர்த்தும் திருநாமமாகும். தாமோதரன் என்ற வடமொழி சொல்லிற்கு வயிற்றில் கயிற்றை கட்டியவன் என்று பொருள். தாமம் என்றால் கயிறு, உதரம் என்றால் வயிறு. கோகுலத்தில் யசோதா பிராட்டி தயிர் கடைந்து கொண்டிருந்தபோது குழந்தை கிருஷ்ணன் தனக்கு பால் வேண்டும் என்று அடம்பிடித்தான். யசோதா தாய் கிருஷ்ணனுக்கு பாலூட்டி கொண்டிருந்த சமயம் அடுப்பில் வைத்திருந்த பால் கொதித்து பொங்கி வழியத் தொடங்கியது. உடனே யசோதா தாய் கிருஷ்ணனை கீழே இறக்கிவிட்டு பாலை அடுப்பிலிருந்து இறக்க சென்றாள். தன்னை கவனிக்காமல் பாலை கவனிக்கச் சென்ற தாய் மீது கோபம் கொண்ட கிருஷ்ணன் கோபத்தில் தயிர் பானையை உடைத்துவிட்டு வெண்ணெயை திருடி தின்ன தொடங்கினான். கோபமடைந்த யசோதா தாய் தன் செல்ல மகனான கிருஷ்ணனை அடக்க எண்ணி அவனை பிடித்து வீட்டிலிருந்த மர உரலில் கயிற்றால் கட்டி போட முயன்றாள். அவள் கயிற்றை கொண்டு கிருஷ்ணனின் வயிற்றில் கட்ட முயன்றபோது கயிறு 2 விரல் இடைவெளி குறைவாக இருந்தது. அந்த கயிற்றின் நீட்டம் கிருஷ்ணனை கட்டுவதற்கு பற்றவில்லை. உடனே வீட்டிலிருந்த மற்றொரு கயிறையும் இணைத்து அதை கொண்டு கிருஷ்ணனை கட்ட முயன்றாள். எவ்வளவு பெரிய கயிற்றை கொண்டு வந்தாலும் ஒவ்வொரு முறையும் அந்த கயிறு 2 விரல் இடைவெளி இருந்து கொண்டே இருந்தது. அதாவது 2 விரல் குறைவாகவே இருந்தது. அதனால் யசோதா தாய் சோர்ந்து போய் வியர்ந்து நின்றாள். அவளது அன்பையும் சிரமத்தையும் கண்ட குழந்தை கிருஷ்ணன் தானாகவே அக்கயிற்றை தன் வயிற்றில் கட்டிக்கொண்டான். கயிற்றால் வயிற்றில் கட்டி கொண்டதால் அன்றிலிருந்து அவனுக்கு தாமோதரன் என்ற பெயர் வந்தது. உரலில் கட்டப்பட்ட கிருஷ்ணன் சும்மா இருக்காமல் அந்த உரலை இழுத்து கொண்டு வீட்டின் பின்புறம் சென்று 2 பெரிய மருத மரங்கள்

0: இடையில் மாட்டிக்கொண்டான். மரங்களுக்கு நடுவே உரல் சிக்கி கொண்டது. கிருஷ்ணன் அதை பலமாக இழுக்க அந்த இரு பெரும் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. சாய்ந்து விழுந்த அந்த இரண்டு மரங்களில் இருந்து இரண்டு தேவர்கள் வெளிப்பட்டனர். அவர்கள் குபேரனின் மகன்களான நலகூபன் மற்றும் மணிகிரீவன் ஆவார்கள். ஒரு முறை நாரத மகாமுனிவரின் சாபத்திற்கு ஆளாகி மரங்களாக மாறி கிடந்தார்கள். அவர்களுக்கு கிருஷ்ணன் தன் லீலையின் மூலமாக சாப விமோசனம் அளித்து வைகுண்டத்திற்கு அனுப்பி வைத்தார். இந்த இரண்டு விரல் இடைவெளி உணர்த்தும் ஆன்மீக தத்துவம் என்னவென்றால், முதல் விரல் மனிதன் முயற்சி, அதாவது பக்தன் இறைவனை அடைய செய்யும் தீவிரமான பக்தியும் தூய்மையான முயற்சியும் ஆகும். அந்த இரண்டாவது விரல் என்னவென்றால் இறைவனின் கருணை. பக்தர்களின் முயற்சியை கண்டு நெகிழ்ந்த இறைவன் அளிக்கும் தானே முன்வந்து அளிக்கும் கருணையாகும். இந்த உலகையே தன் வெயிற்றில் தாங்கியுள்ள பரம்பொருளை அதிகாரத்தினாலோ அல்லது பலத்தினாலோ கட்டுப்படுத்த முடியாது. தாயின் தூய்மையான அன்பிற்கும் பக்தர்களின் தூய்மையான பக்திக்கும் மட்டுமே இறைவன் கட்டுப்படுபவர் என்பதை உணர்த்துவதே இந்த தாமோதர லீலையாகும். இவ்வாறாக பலவிதமான லீலைகள் புரிந்து பக்தர்களுக்கும் தேவர்களுக்கும் அருளாசி வழங்கிய மகாவிஷ்ணு திருமால் இந்த புரட்டாசி மாதத்தில் நம் அனைவர்களின் வீடு தேடி தூய்மையான உள்ளத்துடன் பூஜிக்கும் ஒவ்வொரு பக்தருக்கும் நிச்சயமாக அருள் புரிவார் என்பது சத்தியம். எனவே அனைவரும் உண்மையான தூய்மையான தாய் அன்பு போன்ற பக்தியுடன் இறைவனை பூஜித்து அவனல் அருள் பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.
1: கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா. கண்டிப்பாக சிவாச்சாரிய தேவகுமார் சொன்னபடி நாங்கள் அனைவரும் எங்களுக்கு திருமாலுடைய திருவருள் கண்டிப்பாக கிடைக்கும். நம்முடைய இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்பவர், சமய உரையை ஆற்றுபவர் சிவாச்சாரிய தேவகுமார் அவர்களுக்கு என் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த பாடல் அருணகிரி செல்வார் மகேந்திரன் பாலகிருஷ்ணன் குரலில் ஒரு பழமையான பாடல், தேனிருக்கும் இடத்தில். இந்த பாடலில் என்னுடைய பிடித்தமான வரி என்ன, நான் இருக்கும் இடத்தில் நீ இருக்க வேண்டும் திருபதி வெங்கடேஸ்வரா.

கண்ணன் என்பவர் யார்? கண்ணன் என்பவர் ஸ்ரீ கிருஷ்ணரை குறிக்கும் அன்பான பெயராகும். கண்ணன் திருமாலின் அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணரின் மற்றொரு பெயர். குழந்தை கண்ணன் யசோதை தாயின் அன்பில் வளர்ந்த குறும்புகள் நிறைந்த தெய்வ குழந்தை. ஆயர் பாடி கண்ணன் புல்லாங்குழல் இசைத்து கோபியர்களுடனும் பசுக்களுடனும் மகிழ்

எழுந்தவர். கீதை கண்ணன் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையின் மூலம் வாழ்க்கையின் உண்மைகளையும் தர்மத்தையும் எடுத்துரைத்தவர். அன்பின் வடிவம் அன்பு, கருணை, நட்பு, ஞானம் ஆகியவற்றை நமக்கு கற்பிப்பவர். எப்போதும் உண்மையின் வழியில் நடக்க வேண்டும், கடமையை சரியாக செய்ய வேண்டும், வெற்றி தோல்வி இரண்டையும் சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அனைவரிடமும் அன்பும் கருணையும் காட்ட வேண்டும், இறைவன் மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். இவையெல்லாம் கண்ணன் நமக்கு கற்றுத்தரும் பாடங்கள். மகாகவி பாரதியார் தனது பாடல்களில் கண்ணனை தாயாகவும் தந்தையாகவும் நண்பனாகவும் காதலனாகவும் போற்றியுள்ளார். குறிப்பாக கண்ணன் பாட்டு மிகவும் புகழ்பெற்றது. அடுத்த பாடல் நம்முடைய உள்ளூர் கலைஞர் வனிதா துப்ளா குரலில் நீங்கள் அடுத்த கண்ணபெருமானை போற்றும் பக்தி பாடலை கேட்கலாம்.

அன்பு மங்கையர்களே, இன்று நம்முடைய மங்கையார் ஒளி என்னும் தமிழ் நிகழ்ச்சி அடுத்த பாடல்களோடு நிறைவு பெறவுள்ளது. ஹரி நாராயணா என்னும் பாடலுக்கு குரல் தருபவர் நம் உள்ளூர் கலைஞர் அகஜிவாஷி பரவானன் மற்றும் கண்ணனொரு குழந்தைக்கு பாடலை குரல் தருபவர் பாடலுக்கு குரல் தருபவர் நம் உள்ளூர் கலைஞர் அனுஷ்கா அப்பாசாமி அவர்கள். நாளைக்கு நாங்கள் உங்களை சந்திப்போம் நம்முடைய ஆர்எம் 3 வானொலியில் காலையில் 7 மணிக்கு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷியஸ் வானொலி 219 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது கோவிந்தனை போற்றும் சிறப்பு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் திருமாலை பற்றிய அரிதான செய்திகளும் தொகுத்து வழங்கப்படும். முதன் முதலாக திருமாலை போற்றும் ஒரு பாடலை கேட்கலாம்.

திருமால் பக்தர்களே, இந்த புரட்டாசி மாதத்தில் நாங்கள் திருமாலை பெரிதும் தொழுகின்றோம் அல்லவா? திருமாலுக்கு உகந்த மந்திர சொற்கள் அது சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம், ஓம் நமோ நாராயணாய என மனம் உருகி நாங்கள் திருமாலை நினைத்தால் அருள் கிடைக்கும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கை.

அடுத்து வரும் பாடலை உன்னிமேனன் குரலில் கிருஷ்ணா கிருஷ்ணா என குருவாயூரப்பனை மனம் உருகி பாடுகின்றார்.

திருமால் பக்தர்களை ஆழ்வார்கள். திருமாலுக்கு 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் தெய்வீக மந்திரங்கள் நிறைந்த ஒரு நூலை பறைசாற்றினார்கள். அதில் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பரகோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவித்திருக்காப்பு என அதில் முழங்குகின்றது. இந்த பாடலுடன் நாம் வணங்கி வரும் சிறப்பு நிகழ்ச்சி முடிவடையப் போகின்றது. நாளைக்கு நாங்கள் வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.

0: அனைவருக்கும்
1: வணக்கம். ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபி கா.

0: நமஸ்காரம் கரம்
1: நமஸ்கார்
2: ரேடியோ மொரிஷியஸ் பர் தில் சே ஸ்வாகத் ஹே ஆப் சபி கா.